0: ஹரிதா குரு தெய்வம் கணபதி சங்கர கதின்னதும் தத்த கதின்னதும் தத்த கதின்ன மாதா பிதா குரு தெய்வம் கணபதி சங்கர கதின்னதும் தக்க தினத்தும் தக்க தின மாதா பிதா குரு தெய்வம் கணபதி சங்கர ரக்க தினத்தும் ரக்க தினத்தும் தக்க தின மாதா பிதா குரு தெய்வம் கணபதி சங்கர தக்க தினத்தும் தக்க தினத்தும் தக்க தின மாதா பிதா குரு தேவ கணபதி சங்கர தக்க தினத்தும் தக்க தினத்தும் தக்க தின மாதா பிதா குரு தேவ கணபதி சங்கர தக்க தினத்தும் தக்க தினத்தும் தக்க தின மாதா பிதா குரு தேவ கணபதி சங்கர தக்க தினத்தும் தக்க தினத்தும் தக்க தின மாதா பிதா குரு தேவ கணபதி சங்கர தக்க தினத்தும் தக்க தினத்தும் தக்க தின மாதா பிதா குரு தேவ கணபதி சங்கர தக்க தினத்தும் தக்க தினத்தும் தக்க மாதா பிதா குரு தேவ கணபதி சங்கர தக்க தினத்தும் தக்க தினத்தும் தக்க தின தக்க தினத்தும் தக்க தினத்தும் தக்க தின தக்க தினத்தும் தக்க தினத்தும் தக்க தினத்தும் தக்க தக்க தரிகட தக்க தத்தி தங்கட தக்க தரிகட தக்க தங்கட தக்க தரி
1: கவர் கஜானனம் விகனேஸ்வர ஜானீ தாதா அஷ்டரூப கஜ வதன சதுர புஜ சுபாரம்ப தாதா வக்ரதுண்ட சுந்தர விஷால மஸ்தக் ஏக தந்த சோஹே மோஹே ஜெய கணேஷ லம்போதர ஏக தந்த தா ஏக தந்த தா ஏக தந்த தா தகிட தக தக தின ததா தகிட தக தக தின தா தகிட தக தர தின தா தகிட தக தக தக தக தா தக தின தக தக தக தக தா கிட தக தக தக தக தக தா தக தக தா தக தக தா தக தக நிரந்தர நந்தன தும் சனன சும் சும் சனன சும் சும் சனன சும் சும் சனன நிர தத நந்த நந்தன சும் சனன நத சும் த சும் த தி தா தி தை லியே ரங்க சப சகா சங்க மனமே உமங்க கதி த்ரிபங்கதா கேலத புஜ மேலத லபக ஜபக ராதா லலிதா சந்திராவலி லியோ போர ரங்க போர சப போர பனவாரி மை ஹாரி ஜாஜாரி மை ஹாரி ஜாஜாரி மை ஹாரி ஜாஜா தா தகட தா தகட தா தக தின தகட தா தின் தா தின தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட